0: கிளிராஞ்சன், ஹலோ கிளிராஞ்சன்.
1: ஓஹோ சுவாமிஜி, பிரணாம் குமாரியை.
2: சுவாமிஜி, சாலாக்கு சுத்தலாம் பாக்கும்.
3: ஏ, புஜி முறை.